0: ஆடுடகையை லாங்காவே விலாவிங் சைபர் அவகாஷே லாங்கியாத கஸ்ம லைவ் எஃப்எம்
1: livefm.lk

0: லங்காவி விழாவின்
1: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk
2: livefm.lk

0: ஆங்கி ரித்மய விஷ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
1: லைவ் எஃப்எம் டாட் எல்கே.